அடக்கி நல்வழியில் நடத்தல். 10. சுய தியாகம், பொது நலனுக்காக தன் சுயநலத்தை தியாகம் செய்தல். 11. சத்தியம், எப்போதும் உண்மையை பேசுதல் மற்றும் கடைபிடித்தல். 12. சமத்துவம், அனைத்து உயிர்களையும் சமமாக மதித்தல். 13. அறநெறி, தர்மம் மற்றும் நேர்மையான வழியில் வாழ்தல். 14. நீதி, அனைவரிடமும் பாரபட்சமின்றி நியாயமாக நடந்து கொள்ளுதல். 15. இரக்கம், பிறர் பிழைகளை பொறுத்து கொள்ளும் குணம். 16. பண்பாடு, அடக்கத்தோடு இருத்தல். 17. புரிதல், பிறர் உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். 18. தியாகம், தேசத்திற்கும் பிறருக்கும் உதவும் மனப்பான்மை. 19. சேவை, பலனை எதிர்பாராமல் பிறருக்கு உதவுதல். 20. உழைப்பு, விடாமுயற்சியுடன் தொடர்ந்து செயல்படுதல். 21. கடமை, தனக்குரிய பொறுப்புகளை சரியாக செய்தல். 22. ஒற்றுமை, அனைவரும் ஒன்றுபட்டு வாழுதல். 23. விழிப்புணர்வு, எதையும் சிந்தித்து செயல்படுதல். 24. ஞானம், அறிவை வளர்த்து கொண்டு தெளிவான முடிவெடுத்தல். ஆதலால் இந்த சக்கரம் தர்ம சக்கரம் என்று அழைக்கப்படுகிறது. இது இடைவிடாத முன்னேற்றம், இயக்கம் மற்றும் நேர்மையான வாழ்க்கையை நமக்கு உணர்த்துகிறது. ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். தேசிய கொடி தினத்தை பற்றி மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம். ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

ஆகும். மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ? சக்தி இருந்தால்தான் சரித்திரம் உண்டாகும். சட்டம் கையில் கொண்டு நீ தீமை திருத்திவிடு, சரியா இல்லை என்றால் அதன் பேரை அறுத்துவிடு. புலி போல் எழுக, புயல் போல் விரைக, அடையுளைய ரத்தம் என்ன போலியா, எழுத வேண்டும் புதிய இந்தியா.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ்மாலை நிகழ்ச்சி. இந்திய தமிழ்மாலை நிகழ்ச்சியில் தேசிய கொடி தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு ஒரு மாதத்திற்கு முன் நம் நாட்டின் தேசிய கொடியை தீர்மானிப்பதற்காக ஒரு கமிட்டி உருவாக்கப்பட்டது. ராஜேந்திர பிரசாத் அவர்களின் தலைமையில் P.R. அம்பேத்கர், அப்துல் கலாம் ஆசாத், சரோஜினி நாயுடு, K.M. முன்ஷி ஆகியோர் கொண்ட குழு கொடி சம்பந்தமான பரிசீலனை செய்து 14 ஜூலை 1947 முடிவுக்கு வந்தது. அதில் மத அடையாளத்தை மாற்றி தேசிய கொடிக்கான புதிய கருத்து உருவாக்கப்பட்டது. கொடியில் எந்தவிதம் மத சாயலும் இருக்கக்கூடாது என்றும் கூறப்பட்டது. இந்த கொடி சுதந்திரத்திற்காக உயிர் நீக்கிய தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதம் ஒரு கொடி வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்காக பல கொடிகள் உருவாக்கப்பட்டு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இறுதியாக ஒரே அளவிலான காவி, வெள்ளை, பச்சை வண்ண பட்டைகளுடன் நடுவில் நீல நிறத்திலான அசோக சக்கரம் தாங்கியுள்ள கொடி வேண்டும் என அந்த அமைப்பு முடிவு செய்தது. 1947 ஜூன் 23 அன்று இந்திய தேசிய கொடியின் மாதிரி வடிவம் தயாரிக்கப்பட்டு 1947 ஜூலை 22 அரசியல் சட்ட நிர்ணய சபையில் முன் ஒப்புதலுக்கு வைக்கப்பட்டது. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்களி வெங்கையா. இறுதியாக பிங்களி வெங்கையா வடிவமைத்த கொடியை இந்திய தேசிய கொடியாக அந்த அமைப்பு அறிவித்தது. ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். தேசிய கொடி தினத்தை பற்றி மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

மாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை விதை போட்டோம். பகைவரை விடமாட்டோம், மலைதனில் விடமாட்டோம், உரிமையை தரமாட்டோம், விடுதலை.

சுதந்திரக் கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு, துணிந்திடும் மனம் உண்டு, சுதந்திரக் கொடி உண்டு, இளைஞர்கள் படை உண்டு, தலைவனின் துணை உண்டு.

0: ரத்தன்சிங், உன்னுடைய கடைசி விருப்பம் ஏதாவது இருந்தால் சொல்லலாம்.
1: இந்திய மண்ணிலே பிறந்த எனக்கு வேறு என்ன விருப்பம் இருக்க போகிறது? அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் இதையே இந்திய மண்ணிலே இந்திய தாயின் வயிற்றிலே மகனாக பிறக்க வேண்டும், வெள்ளையர்களை அழித்து விரட்ட வேண்டும், இந்த நாட்டின் விடுதலைக்காகவே உயிர் துறக்க வேண்டும். இதுதான் என் கடைசி விருப்பம்.
2: இன்கிலாப் இந்துஸ்தான்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேசிய கொடி தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஜூலை மாதம் 22 நாள் தேசிய கொடி தினம் கொண்டாடும் வேளையில் நமது சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளை நினைவு கூறுவது நமது கடமை. அந்த வகையில் கொடிகாத்த குமரனை பற்றிய சில தகவல்களை அறிந்து கொள்ளலாம். நாம் எத்தனையோ தேச தலைவர்களின் வரலாற்றை படித்துள்ளோம். ஆனால் கொடிகாத்த குமரனின் வரலாறு கண்ணில் நீரை வரவழைக்கும் வரலாறாகும். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருந்து தலைசுமையாகவே தான் நெய்த துணிகளை நகரத்திற்கு சுமந்து சென்று விற்பனை செய்து வந்தார் திருப்பூர் குமரன். அதில் வருமானம் இல்லாததால் திருப்பூருக்கு இடம்பெயர்ந்து அங்கு ஒரு கடையில் கணக்கு எழுதும் பணிக்கு சேர்ந்தார். சிறு வயது முதலே மகாத்மாவின் பேரில் ஈர்ப்பு கொண்ட அவர் காந்தியின் போதனைகளை ஏற்று வழிநடக்கவும் மற்றவர்களை வழிநடத்தவும் திருப்பூரில் தேசபந்து இளைஞர் மையத்தை துவங்கி அதன் மூலம் தேச பக்தர்களை ஒருங்கிணைத்தார். தேசபந்து இயக்கத்தின் மூலம் சுதேசி சிந்தனைகளை இளைஞர்களிடம் விதைத்தார். அதை பற்றி விவாதித்தார். பிரிட்டிஷ் போலீசாரின் பார்வை அவர் மீது விழுந்தது. இவன் நமக்கு சரிப்பட்டு வரமாட்டான், சந்தர்ப்பம் கிடைக்கட்டும் என்று காத்திருந்தது. அதற்கான சந்தர்ப்பமும் அவர்களுக்கு வாய்ந்தது. நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு காந்தி அறைகூவல் விடுத்தார். அவரது அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் பிரிட்டிஷாருக்கு எதிரான ஊர்வலமும் நாடு முழுவதும் நடத்தினர். இந்த ஊர்வலம் நடந்தால் மக்கள் எழுச்சி பெறுவர் என நினைத்து ஊர்வலத்திற்கு பிரிட்டிஷ் போலீசார் தடை விதித்தனர். இந்த ஊர்வலத்திற்கு தலைமை தாங்கி நடத்த இருந்தவர்களை போலீசார் முன்கூட்டியே கைது செய்தனர். தலைமை இல்லாததால் ஊர்வலம் நடக்காது என்று எண்ணினர். ஆனால் உறுப்பினரான குமரன் கொடிபிடித்து இளைஞர்களை ஒன்று திரட்டி கொண்டு அறிவித்த இடத்தில் இருந்து ஊர்வலத்தை துவக்கினார். போலீசார் வழிமறுத்தனர். திமிரிக்கொண்டு குமரன் முன்னேறினார். சுற்றி வளைத்த போலீசார் குமரன் தலைமையில் வந்தவர்களை லத்தியால் அடித்து விரட்டினர். குமரன் மீது மட்டும் கொண்டிருந்த வெறுப்பு பகைமை காரணமாக வெறுமனே தடியால் அடிக்காமல் வெறி கொண்டு தாக்கினர். அடி பொறுக்காமல் இரத்தம் கொட்ட கொட்ட தரையில் விழுந்தவரை பூட்ஸ் காலால் உதைத்தனர். இது

அத்தனையும் தாங்கிக் கொண்ட குமரன் கையில் பிடித்திருந்த கொடியை மட்டும் விடாமல் உயர்த்தி பிடித்தபடி வந்தே மாதிரம் என்று விடாமல் முழங்கினார். இதன் காரணமாக இன்னமும் வெகுண்ட போலீசார் முன்னிலும் வேகமாக தாக்கினார். குமரன் மயங்கி விழுந்தார். வாய் மட்டும் வந்தே மாதிரம் என்று முணுமுணுத்தபடி இருந்தது. இரத்த சகதியில் கிடந்த குமரனை கிட்டத்தட்ட ரோட்டில் இருந்து சுரண்டி எடுக்காத குறையாக எடுத்து சென்று மருத்துவமனையில் சேர்த்தனர். மறுநாள் நினைவு திரும்பாமலேயே குமரனின் உயிர் பிரிந்தது. அப்போது அவருக்கு வயது 28 தான். இளமனைவி ராமாயி செய்வதறியாது திகைத்து போய் நின்றார். கண்ணீர் வற்றி போகும் அளவிற்கு அழுது தீர்த்தார். தகவல் அறிந்து மகாத்மா காந்தி நேரில் வந்து குமரனுக்கு அஞ்சலி செலுத்தி சென்றார். கொடிக்காத்த குமரனாய் நாடு அவரை பார்த்தது, வாழ்த்தியது, தியாகத்தை போற்றியது. ஒரு உன்னதமான விடுதலை போராட்ட தியாகியை அடையாளம் காட்டியதன் மூலம் திருப்பூர் நகரம் இன்றும் தனிப்பெருமை பெற்று திகழ்கிறது. ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம். தேசிய கொடி தினத்தை பற்றி மேலும் பல தகவல்களை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம். ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி.

0: இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு போனேன்.
1: ஏன்
0: இது அந்நிய கழுதையா? அதை சொல்ல வேண்டே. இந்த மூட்டைய சொன்னேன், அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி வச்சு கொளுத்து
1: பல பல
0: ஆயிரம்

0: எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, தாயின் வயிற்றில் பிறந்தோர்
1: ஒரு தாயின் வயிற்றில் பிற
0: ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோ

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அகில இந்திய வானொலி நிலையம் தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை வழங்கும் தமிழ் மாலை நிகழ்ச்சி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் தேசிய கொடி தினம் பற்றிய தகவல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15 அன்று செங்கோட்டையில் வைத்து இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு ஆங்கிலேயரின் கொடியை இறக்கிவிட்டு இந்திய தேசிய கொடியை ஏற்றினார். அன்று முதல் இன்று வரை ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்றும் டெல்லி செங்கோட்டையில் நாட்டின் பிரதமர் இந்திய தேசிய கொடியை ஏற்றுவார். அதோடு இந்திய தேசிய கொடிக்கு உரிய மரியாதை அனைவராலும் செலுத்தப்பட்டும் வருகிறது. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நம் நாட்டு சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளை மறவாமல் நம் தேசத்தையும் நம் தேச கொடியையும் காப்போம். தேசிய கொடி எந்தெந்த நாட்களில் பறக்க காண்கிறோம்? சுதந்திர தினத்தன்று, அடுத்து குடியரசு தினத்தன்று. ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திலும் ஜனவரி 20

0: 1956 குடியரசு தினத்திலும் தேசிய கொடி மரியாதையுடன் ஏற்றப்படுகிறது. இந்த இரண்டு நாட்களிலும் இந்தியா முழுவதும் பள்ளிகள், கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் மற்றும் பல இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடி வீரர்களின் தியாகத்தை நினைவு கூறுகிறோம். இந்த நாளில் காலையில் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்துகிறோம். அதே போல் மாலையில் தேசிய கொடியை இறக்கும் போது மரியாதை செலுத்துகிறோம். விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி நம் தமிழ்நாட்டில் உள்ள வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. இக்கொடி தற்போது சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. 2002 ஜனவரி 21 முதல் நம் நாட்டு மக்கள் தேசிய கொடியை எல்லா நாட்டிலும் ஏற்றலாம் என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதற்கு முன்பு வரை தேசிய விழாக்களில் மட்டும்தான் தேசிய கொடி ஏற்றப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய கொடி இந்தியாவின் எளிமையை வெளிப்படுத்தும் வகையில் தேசிய கொடி கதர் நூலினால் மட்டுமே நெய்யப்பட வேண்டும் என்பது தேசிய கொடி சட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. நமது தேசிய கொடி உலகம் முழுவதும் இந்தியாவின் பெருமையை எடுத்து சொல்கிறது. விளையாட்டு போட்டிகளில் இந்திய வீரர்கள் வெற்றி பெறும் போது தேசிய கொடி உயரமாக பறப்பதை பார்க்கும் தருணம் ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமையை அளிக்கிறது. அந்த நேரத்தில் நம் மனதில் தேசப்பற்று மேலும் அதிகரிக்கிறது. எனவே தேசிய கொடி நம் நாட்டின் ஆன்மாவாகவும் ஒற்றுமையின் சின்னமாகவும் விளங்குகிறது. அதன் மதிப்பையும் மரியாதையையும் என்றும் காக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நமது தேசிய கொடிக்கு உரிய மரியாதை செலுத்த வேண்டும். தேசிய கொடி அவமதிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து வழங்கப்படும். இவ்வளவு சிறப்பு கொண்ட நம்முடைய தேசிய கொடிக்கு நாம் இன்றும் என்றும் எப்பொழுதும் உரிய மரியாதை செலுத்துவோம். என் நாடு இந்தியா, என் தேசிய கொடி என் பெருமை. ஜெய்ஹிந்த்.
1: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை ஜூலை 22 தேசிய கொடி தினம் குறித்த தகவல்களை பகிர்ந்தவர் ஆசிரியர் திருமதி ஆன்சி அவர்கள்.
2: இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது.
3: நிகழ்ச்சி தயாரிப்பு ஸ்டார்வின்.